சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு ஆம் பகிரின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்களின் விருப்பத்திற்காக மணியார் குடும்பம் திரைப்படத்திலிருந்து அடி பப்பாளி பழமே என்ற பாடல் இதோ

போது பார்க்க போறேன்ப்பா.

முதல் பாடலே ஒரு அட்டகாசமான அதிரடியான பாடல், தூள் கலப்பும் பாடல் ஒளிச்சென்றது. மணியார் குடும்பம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பன்னு காவியா மனோஜ்குமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். ஐயா அருமையான ஒரு பாடல் ஐயா. அக்கா தங்க எத்தனை பேர் ஐயா? ஒருத்தரையும் விட்டு வைக்காதீங்க. சிறப்பு. பல் இருப்பவன் பக்கோடா சாப்பிடுவான் என்பார்கள், நீங்கள் சாப்பிடுங்கள் ஐயா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் கேட்க மாட்டார்கள், நீங்கள் தைரியமாக இருக்கலாம் என்று பாடலை நிறைவு செய்து, பகிரின் பக்கத்திலிருந்து தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புதுரோட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், மனமார்ந்த நன்றி. சேலம் மாவட்டம் சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள். கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி ஐயா அவர்கள் மிக்க நன்றி, பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி என்றும், அசத்துறீங்க நீங்கள் தான் ஐயா அசத்துறீங்க என்று, இது அக்காவா தங்கையா ஐயா அசத்துறீங்க என்று சொன்னது எனக்கு ஏன் அம்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயாவர்கள் நிகழ்ச்சியிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள். நேற்று எங்கே சென்று விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மதுரை மாவட்டத்தாணி அழகர் ஐயாவர்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், நன்றி நன்றி நன்றி ஐயா. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பப்பாளி பழமா தக்காளி பழமா மாம்பழமா ஐயா, நீங்களே சாப்பிடுங்கள் ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் நாட்டாமை நாட்டாமை அண்ணன் பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார், சூப்பர் என்று நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து, வணக்கம் ஐயா நன்றி நன்றி வாருங்கள். தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மற்றும் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளத்துக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள், சூப்பர். ரகுபதி ஐயார்கள் பாடல் கேட்டார்போல் ஒரு நடனம், சிறப்பான ஒரு நடன காட்சி. இது வழக்கமாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் ஆடுவார்கள் ஆடுவார்கள். அறிவழகன் மங்கை ஐயாவர்களும் ஆஹா இன்ன இவரும் பூனையுடன் நடனம் ஆட ஆரம்பித்து விட்டார், சிறப்பு, அருமையாக இருக்கிறது நடனம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டு சூப்பர் என்று பாராட்டினார்கள். சொல்லிச்சர் விஜயாஸ்குமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். பப்பாளி பழம் கண்ணுக்கு நல்லது ஐயா, பப்பாளி பழம் இருந்தால் அனுப்பி வைங்களே ஐயா சாப்பிடுவோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் ஐயா அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று அவரும் செல்வம் ஐயா அவர்களும் உடன் அனிடன் ஜோ தங்கை விதுராக்குட்டி இவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பூனை தேன்மொழி அக்காவிற்கு என்று பதிவிட்டுள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் குடிப்பதற்கே பால் இல்லை, இதற்கு பூனைக்கு பால் வேறா இருக்கட்டும், இருங்க ஊத்துங்கள் அனைவரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் படம் ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து நாங்கள் புதுசாக அடேடே கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த அழகான ஒரு பாடல் ஒளி விளக்கு.

ஒரு ஆட்டம் போட வைக்கும் அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், சோலைச்சேரி தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்விக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அட்டகாசமான பாடல், பட்டி தொட்டியெல்லாம் பரவிய ஒரு அழகான பாடல் அது. ரகுபதி ஐயார்கள் அக்காவும் தங்கையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி, சிறப்பு கண்டுகளித்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும், அறிவழகன் ஐயார்கள் ஹாப்பி டான்ஸ் ஹாப்பி டான்ஸ், லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது ஒரு ஹாப்பி டான்ஸ் ஹாப்பி டான்ஸ் என்று இவரும் பாடிக்கொண்டே இருக்கிறார். ஏ சிங்கா சிங்கி என்று சிறப்பு ஐயா, எனக்கு கேட்கிறது இங்கே நீங்கள் பாடுவது. தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா அற்புதம், ஆஹா சூப்பர், ஆஹா அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள் இணைந்துள்ளார்கள் பாடல் ஆஹா அருமை என்று. வணக்கம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி இணைந்ததற்கு நெஞ்சாத நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, நாங்கள் விரும்பிய பாடல் தந்ததுக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னால் சரிதான், யார் சொன்னால் சரிதான், எம்ஜிஆர் அவர்கள் சொன்னால் சரிதான் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ரகுபதி ஐயார்கள், இந்த ஜோடி எப்படிங்க ஐயா, நான் என்ன சொல்வது ஐயா, நீங்கள் இதெல்லாம் தனிப்பக்கத்தில் அனுப்பியிருக்கீர்களே, அருமையான ஜோடி ஐயா, வள்ளியும் தெய்வானையும் போல் காட்சியளிக்கிறது ஐயா, இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, சந்தோஷம். அறிவழகன் ஐயா அவர்கள், நரி கொம்பு விற்றாலும் விற்போமுங்க, ஆனால் நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம், பிழைக்கவே முடியாது ஐயா, எந்த காலத்திலும் பிழைக்க முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான் நீங்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஆஹா என்னங்க ஐயா இது, திடீரென்று என்னையெல்லாம் பெண் வேடத்தில் காட்டுகிறீர்கள், இருக்கட்டும் கண்டுகளிப்போம், என்னத்தை சொல்ல என்று இணைந்துள்ளார் ரகுபதி ஐயார்கள். சிரித்த வண்ணம் அறிவழகன் ஐயார்களும் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். ரகுபதி ஐயார்கள், ஆஹா ஜோடி போட்டு விட்டார்கள், நாங்கள் புதுசாக வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா. விஜயஹர்ஷ்குமார் ஐயா அவர்கள், ஐயோ விஜயஹர்ஷ்குமாரன் அவர்கள், தேன்மொழி கேட்ட பாடல் அருமை அழகு என்று பாராட்டியுள்ளார்கள். என்னவோ தெரியவில்லை, எதுவோ ஓடுகிறது. அறிவழகன் ஐயா அவர்கள், ரகுபதி அவர்கள் போட்ட அந்த ஒல்லி குச்சி உடம்பு காரி, அதை கண்டு மகிழ்ச்சியில் உள்ளார் அறிவழகன் ஐயா அவர்கள், சிறப்பு. சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள், எம்ஏ எம்எட், ஆமாம் இவர் ஒரு பட்டதாரி, எம்ஏ எம்எட் படித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மதுரை மாவட்டத்தாரி அழகர் ஐயாவர்கள், ஒளிவிளக்கு படப்பாடல் அருமை அழகு, அழகான தொல்லல் இசை பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம், பாடல் தேர்வு செய்த சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார்கள். மற்றும் அந்த பாடலின் காட்சியை ஒரு புகைப்படம் அனுப்பியுள்ளார் அழகர் ஐயாவர்கள், நன்றி ஐயா. விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், நீங்கள் அப்படி ஒன்றும் குண்டு இல்லை, ஐயையோ அப்படியா, சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரகுபதி ஐயா அவர்கள் முட்டிக்கொண்டார்கள், ஐயா விட்டு விடுவோம் ஐயா, நான் குண்டு என்றே சொல்லுகிறேன் ஐயா, அவர்களுக்கு தெரியாது, அதாவது அவர்களை ஒல்லியாக காட்டுவதற்காக என்னையும் குண்டு இல்லை என்று சொல்லிக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை ஐயா, நீங்கள் ஒல்லிதான் ஐயா, நான் ஒப்புக்கொள்கிறேன், அதற்காக கம்பத்தில் முட்டிக்கொண்டு இருவருக்கும் கஷ்டத்தை கொடுத்து விடாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தானி அழகர் ஐயார்கள், அழகான ஒளித்தரத்தில் பாடல் அருமை ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. மண்டையை உடையுங்கள், ஏன் இந்த குலவரி வேண்டாம், அவர் நன்றாக இருக்கட்டும், அவரை நம்பி இரண்டு தான், அதற்கு மேல் இல்லை.

இப்படி குடும்பங்கள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு சபரி வனொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அறிவழகன் ஐயார்கள் உடைத்ததற்கு பார்த்து தக்காளி சட்னி வந்துவிடும், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்த ரத்தமாக இருக்கட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து மாரி திரிசூலி ஆதிபரமேஸ்வரியே என்ற இந்த அழகான ஒரு பாடல். தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும் ராஜா விஷ்ணுபிரியா ஹரிஹரசுதன் வினோதினி நிஷாந்த் விதுராக்குட்டி கோவில்பட்டி அணிடஞ்சோ சபரி சொந்தங்கள் ஐயோ சபரியே தலையாக மாறிவிட்டது பசரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் போட்டுள்ளார்கள். இருக்கட்டும், பரவாயில்லை. சபரி என்றாலும் பசரி என்றாலும் ஒரு எழுத்து தான் மாறியுள்ளது, ஒன்றும் குறையில்லை. அனைவரும் கேட்டு

ஒரு இனிமையான பக்தி பாடல், அழகான ஒரு பக்தி பாடல் வழிச்சென்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புதுவட்டம் சொலச்சேரி, விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், ராஜா, விஷ்ணு பிரியா, அரியரசுதன், வினோதினி, நிஷாந்த், விதுரா குட்டி மற்றும் கோவில்பட்டி அனிடன் ஜோ அவர்களுக்காகவும், சபரி வன்னி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அழகான ஒரு பக்தி பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பங்கார் அடிகளாருடன் சிறப்பு காட்சிக்கு நெஞ்சாத நன்றிகள், மலர் கொத்தும் கொடுத்துள்ளார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயார்கள் விநாயகர் அவர்கள் இனிய காலை வணக்கத்துடன் இணைந்துள்ளார். வணக்கம், வணக்கம் சாமி. விஜயாரசுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆதிபராசக்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், மாரியம்மனையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அழகாக கண்டுகளித்து வணங்குகிறோம். விஜயாரசுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து நன்றி நன்றி என்று. அம்மனுக்கு தீபாராதனை காட்சி நடைபெறுகிறது, அழகாக அருமை. அறிவழகன் ஐயார்கள் அழகான அம்மன் பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார், நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சிவன் பார்வதி இருவரையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றியுடன் வணக்கத்துடன் கையெடுத்து கும்பிடுகிறார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயார்களும் அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிவன் பார்வதி இருவரும் நந்தி வாகனத்தில் அழகாக காட்சி கொடுக்கிறார்கள், வணங்குகிறேன் ஐயா, சிறப்பு. சோலச்சேரி விஜயாரசுமார் அவர்கள் வாணி ஜெயராம் குரலில் அழகான பாடல் ஆடடா ஆஹா என்று பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குரலில் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும், நிகழ்ச்சியில் பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயாவர்கள் எங்கள் பேரனுக்காகவும் பக்தி பாடல் கேட்டதற்காக மிக்க நன்றி, பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வாழ்த்தியுள்ளார் செல்லும் ஐயாவர்கள், நன்றி ஐயா. சோலச்சேரி விஜயாரசுமார் அவர்கள் அம்மன் துணை, அனைவருக்கும் அம்மன் துணை இருக்கட்டும் என்றும். ரகுபதி ஐயாவர்கள் ஐயா கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஐயா எண்ணெய் பலகாரம் குறைக்கணுமா, எண்ணெய் பலகாரம் குறைக்கணுமா என்று என்னை கேட்கிறீர்களா, எண்ணெய் பலகாரம் குறைக்கணுமா என்று பார் சொல்கிறீர்களா என்று தெரியவில்லை ஐயா. எண்ணெய் பலகாரம் வேண்டாம் ஐயா, எண்ணெய் பலகாரம் குறைத்தால் போதும், கொழுப்பு குறைந்துவிடும். இருந்தாலும் இப்பொழுதுக்கு மருந்து எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், அதனால் கொழுப்பு குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. இரண்டு பக்கமும் ஒன்று ஒன்று கொடுத்தால் சரியாக இருக்கும் ஐயா, கொழுப்பு குறைந்துவிடும். வேண்டாமே, இது பேசிக்கொண்டே போனால் பிரச்சனையாகிவிடும். அறிவழகன் ஐயா அவர்கள் கொள்ளு சாப்பிட்டாலும் கொழுப்பு குறைந்துவிடும் அண்ணா, நாங்கள் கொல்லுவதற்கு ரெடியாக இருக்கிறோம் ஐயா, அதனால் கொள்ளு சாப்பிட்டால் கொழுப்பு குறையாது, கொன்றுவிட்டால் கொழுப்பு குறைந்துவிடும் என்று நினைக்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான அம்மன் பாடல், வாணி ஜெயராம் குரலில் சிறப்பு, பாடலை தேர்வு செய்த விஜய் அண்ணி அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தமிழை ஏன் இப்படி கொள்றீங்க, யார் சொல்வது, தேன்மொழி அவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு கொள்வதே வேலைதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை ஏன் இப்படி கொள்றீங்க, கொல்லவா கொல்லா கொல்லா கொல்லாதீர்கள் என்று சிரிக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, எனக்கும் தமிழ் அவ்வளவு தெரியாது, தமிழ் அவ்வளவு தெரியாது ஐயா. உங்களுக்கு புரிகிறது ஐயா, தமிழ் அவ்வளவு தெரியாது, உங்களுக்கு தெரியும் அது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் கொள்ளு இதுதான் சரி, ஓஹோ சரி சரி, கொன்று விடுவோம் ஐயா. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், எல்லோருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கங்கள், நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. ஐயோயோ திருவாளர் எல்லாம் வேண்டாம் ஐயா, கீதனேசா என்று சொன்னால் போதும் ஐயா, நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா, வாருங்கள். இரண்டு சொந்தம் இங்கே குரல் பதிவிட்டுள்ளார்கள், மன்னிக்கவும் குரல் பதிவை தவிர்க்கவும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன், என்னால் குரல் பதிவை கேட்க முடியாது இப்பொழுது. நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் வாணி ஜெயராம் குரல் என்றால் எனக்கு உயிர் ஐயா, ஆஹா, பி சுசிலா மற்றும் வாணி ஜெயராம் இருவரின் குரல்களும் எனக்கு மிகவும் பிடித்தமான குரல்கள் ஐயா என்று அழகாக வாழ்த்தியுள்ளார், சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து மலர்தூவியும் வாருங்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் அம்மன் உக்ரத்துடன் காட்சி அளிக்கிறார்கள், ஏனோ தெரியவில்லை,
கொழுப்புக்கு ஐயா நாம் என்ன செய்வது? கொழுப்பு ஓ கொல்லுவதற்கு தயாராகிவிட்டார். கொல்லுவோம் ஐயா, சோலா எதிர்த்தால் தான் கொன்று விடுவோம். இது இந்த வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் சொல்லுவது போல அப்படியா ஐயா? குத்துங்க அஜம்மா, குத்துங்க. வேண்டாம் ஐயா, விட்டு விடுவோம் பாவம். நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், கொள்ளு வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும், அது உடம்பில் சூட்டை அதிகமாக ஏற்படுத்திவிடும். தகவலுக்கு நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அனைத்து மருத்துவர்களும் இங்கு தான் இருக்கிறார்கள். கரூர் ரகுபதி ஐயார்கள், ஆஹா பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கே என்று பாராட்டியுள்ளார். இதயம் கனிந்த வாழ்த்துக்களுடன் நன்றி. நங்கநல்லூர் கண்ணன் ஐயார்கள், ஐயா தாங்கள் அவ்வளவு தெரியாது என்கிறீர்கள், காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாடல்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஐயா. தெய்வன் மகன் படத்தில் TM சுந்தரன் சுசிலா பாடிய பாடல். ஐயா கற்றுத்தாருங்கள், ஐயா காதலிக்க கற்றுத்தாருங்கள். ஐயா கண்ணன் ஐயா அவர்களே, நீங்கள் சகலகளா வல்லவன் ஐயா. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், அவ்வளவு லவ் உங்களுக்கு தெரியும் ஐயா, அவ்வளவு தெரியும் ஐயா உங்களுக்கு, எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் என்று தெரியும். கண்ணன் ஐயாவர்கள், ஐயா தாங்கள் சொன்ன குத்துங்க ஐயா குத்துங்க இடம்பெற்ற திரைப்படம், ஓ மன்னிக்கவும் ஐயா அதுதான் எனக்கு தெரியாது என்றேனே, சிவப்பு ரோஜாக்கள் வறுமை நிறம் சிவப்பு. ஐயா என்னங்க ஐயா எதுன்னு எனக்கு குழப்பமாகிவிட்டது, சிகப்பு ரோஜாக்களா வறுமை நிறம் சிவப்பா எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிவிடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக யாருடைய பாடல் என்று பார்ப்போம். ஆம், சேலம் மாவட்டம் சீராமணியூர், மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக சந்திப்பு திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் விளையாடும் வீடு என்று அழகான அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்வோம்.

அழகான இனிமையான ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சந்திப்பு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஆனந்தம் விளையாடும் வீடு, அறிவழகன் ஐயா அவர்களின் வீடு. அழகான பாடல் தேர்வு சிறப்பையா, நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு இந்த ஒலித்த பாடல் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கண்ணன் ஐயா அவர்கள், ஓ சிவப்பு ரோஜாக்கள் வறுமை நிறம் சிவப்பு இல்லவே இல்லை என்று சொல்ல வந்திருக்கிறார். சரி ஐயா, சரி, சிவப்பு ரோஜாக்கள் தான், நான் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. நான் சொல்ல வந்தது என்னவென்றால் வறுமை நிறம் சிவப்பு அல்ல என்று சொல்ல வந்தேன் ஐயா. நன்றி ஐயா, தகவலுக்கு மகிழ்ச்சி. எனக்கு தான் சொன்னேன் ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது, மன்னிக்கவும். அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்பப்பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். அழகான ஒரு பாடல் என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜயாசுமார் அவர்கள் அறிவழகன் ஐயா அவர்கள் கேட்ட பாடல் மிக இனிமை சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் ஆனந்தம் விளையாடும் வீடு, நம் சபரி வானொலி வீடு, ஐயா நெஞ்சை தொட்டிட்டீங்க ஐயா, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, அருமை என்றும் அறிவழகன் ஐயா அவர்களின் பதிவிற்கு ஓகே சூப்பர் அருமை என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி, நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி என்று பாடலின் வரியை அழகாக தன் மனைவிக்காக சமர்ப்பணம் செய்கிறார் சிறப்பையா. ஒவ்வொருவரும் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், ஆனால் வாழ்வதை பொறுத்து தான் இருக்கிறது. ஏழு பிறவிக்கும் அவர்கள் வேண்டுமா என்று, ஏண்டாயப்பா இதை கட்டினோம் என்று நினைப்பவர்கள் இதை என்ன தேவையில்லை என்று நினைக்கிறேன். விஜயஸ்குமார் அவர்கள் மிகவும் அருமை என்று இந்த பாடல் பாராட்டினார்கள். திருஞானம் ஐயா அவர்கள், ஆம், சித்தாத்தூர் திருஞானம் ஐயா அவர்கள், வால்டர் வெட்ரிவெல் படத்திலிருந்து சின்ன ராசாவே சீட்டெரும்பு என்ன கடிக்குது, ஐயையோ சுகர் அதிகமாக இருக்கப் போகிறது, பார்த்துக்கொள்ளுங்கள், என்னையும் அப்பொழுது கடிக்கிறது வேண்டும். நன்றி தெரிவித்துள்ளார். ஆல் சபரி உள்ளத்திற்கும் நன்றிகள், நன்றிகள், நன்றிகள் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமை என்றும், ஐயா ஏன் ஐயா தலையில் முக்காடு, வேண்டாம் ஐயா வெட்டுவிடுங்கள், ரகுபதி ஐயா அவர்களே முக்காடு போவதை நிறுத்திவிடுவோம், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார். பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்திய அத்துணை நேயர் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக வி கண்ணன் ஐயாவர்களுக்காகவும், ஆஹா இவர் ஒரு பெரிய மகான் என்பதை நிரூபித்து விட்டார். வி கண்ணன் என்றும் டி சாந்தினி கண்ணன், கே சாந்தினி கண்ணன் என்று இல்லாமல் அவர்களுடைய மாமனார் பெயரை இன்ச்சிலாக அழகாக கொடுத்துள்ளார் சிறப்பையா. டி சாந்தினி கண்ணன், நங்கநல்லூர், சென்னை 61. இவருடைய விருப்பமாக நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்காக கௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். ஆஹா உண்மையாதானே ஐயா, நான் இப்பொழுதெல்லாம் பல் துளக்குவதே இல்லை ஐயா, காலையில் திருப்புகழை பாடிவிட்டு அப்படியே சாப்பிட்டு விடுவேன். மணக்குதா என்று மற்றவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. திருப்புகழ் பாடிக்கொண்டு அழகாக இருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு திருப்புகழ் கிடைத்துள்ளது ஐயா, ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ். ஆனால் கேட்பதற்கு ரொம்ப மிகவும் இப்பொழுது தான் கேட்டேன், அருமையாக இருக்கிறது ஐயா. உங்களுக்கு அந்த திருப்புகழ் தெரியுமா என்று தெரியவில்லை, கேட்டு பாருங்கள் ஐயா.

திருச்செந்தூர் திருப்புகழையா இது? ஏதோ எனக்கு தெரிந்தவரை பாடி பார்க்கிறேன், மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. ஏற்கனவே பாடியது தான், இருந்தாலும் பாட வேண்டும் வாய் மணப்பதற்காக என்று நினைக்கிறேன். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வலைய இத தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கின்கின முன் உரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த வினியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனம் மெய்யுருவே தனையும் இளமைந்தன் உருடுமை கடனே தினமுடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மல சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரின் வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரின் வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருது செந்தில் நகரில் இனிதே மருவலர் பெருமாளே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருது செந்தில் நகரில் இனிதே மருவலர் பெருமாளே அரோகரா என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இது ஒரு பாடல் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்.

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது, கேட்டு மகிழ்ந்தோம். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் சாந்தினி கண்ணன் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், அறிவழகன் ஐயா அவர்கள், எங்களுக்கு சுகர் இல்லை எங்களையும் தான் எறும்பு கடிக்கிறதே ஐயா என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார். இனிப்பாக இருந்தால் அப்படித்தான் ஐயா, சுகர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு மனதிற்கு காரமே இல்லை, நீங்கள் எப்பொழுதும் இனிப்பாக இருக்கிறீர்கள், அதனால் தான் எறும்பு உங்களை எப்படி சொல்வது கடித்து விளையாடுகிறது ஐயா, அது ஒரு சுகமான கொஞ்சல், நீங்கள் அதை அனுபவிங்கள், அடித்து காலி பண்ணிவிடாதீர்கள். சொலச்சர் விஜய் அரசகுமார் அவர்கள் நன்றியுடன், முருகருக்கு தீபாராதனை நடைபெறுகிறது, கற்பூரம் காட்டி சூடமேற்றி அழகாக ஒரு அர்ச்சனை. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் யாரையோ தேடுகிறார், யாரை ஐயா தேடுகிறீர்கள் தெரியவில்லையே, கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள் ரகுபதி ஐயாவர்கள். ஆமாப்பா ஆமா, வாய் மணக்குதா மணக்கும். அறிவழகன் ஐயாவர்கள், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறேன், சூப்பர் சிறப்புகள், வாழ்த்துக்கள் ஐயா. ஆமாம் ஐயா, அப்போதுதான் முதன் முதலில் பாடினேன், மகிழ்ச்சி ஐயா, நன்றி. சோலச்சேரி விஜய் அரசுமாரர்கள் அடடா ஆக அருமை என்றும், ரகுபதி ஐயாவர்கள் முருகரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் திருப்புகழ் அருமை, திருப்புகழை பாடிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி, நிச்சயமாக வாய் மணக்கும் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. அறிவழகன் ஐயாவர்களும் முருகனை கண்முன் கொண்டு வந்துள்ளார், வணங்குகிறோம் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் யாம் இருக்க பயமேன், நிச்சயமாக நீங்கள் இருப்பதால் பயமே இல்லை, முருகனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திராநகர் பிரகாஷ் ஐயா அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து வேலையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை ஐயா என்றும் மிக்க நன்றியும் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. இந்த பாராட்டு கண்ணன் ஐயா அவர்களை சாருகிறது. விஜயஸ்மார் அவர்கள் திருப்புகழை பாடப்பாட வாய்மனுக்கும் பாடல் தேர்வு செய்த நங்கநல்லூர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. திருச்சி வைரவீதி குழந்தைகள் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள். ஸ்டிக்கர் அதிகம் வேண்டாமே, நிச்சயம் வேண்டாம் தான் ஐயா, ஆனால் எழுத்து எழுதுவதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லை, ஆகையால் அப்படியே ஏதோ ஒரு பதிவு போட்டு விடுகிறார்கள், எல்லாம் வேலை காரணமாகத்தான், மன்னியுங்கள் ஐயா, குறைத்து கொள்கிறோம். விஜயஸ்மரர்கள் அடடா ஆஹா அருமை என்றும், பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் பாடலை கேட்ட அந்த நெஞ்சத்திற்கு, பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா அருமை வாழ்த்துக்களுடன். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயார்கள் திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் என்று அழகான ஒரு பதிவு, அண்ணனையும் தம்பியையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு ஐயா, வணங்குகிறோம். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் திருப்புகழை பாடப்பாட என்றும் பாடல் மிகவும் அருமை அருமை அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரகுபதி ஐயா, ஐயா நாங்களும் இருக்கிறோம், பயம் வேண்டாம் ஐயையா ஐயா ஐயையா. சோலச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் பல்லு விளக்க மாட்டிங்களா என்று கேட்டுள்ளார்கள், அதுதான் சொன்னேனே, திருப்புகழை பாடினால் பல்லு விளக்க தேவையில்லையே, வாய் மணக்கும் என்றும். இது என்ன உங்களுக்கு ஐயம் என்று தெரியவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவூர் பாபு ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள், பாடல் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், அனைவருக்கும் காலை வணக்கத்துடன், வணக்கம் ஐயா வாருங்கள், பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்திய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, சபரி ஒனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் ஐயையோ, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் விருப்பத்திற்காக ராஜகாளி அம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி என்ற இந்த பாடல் விருப்பம். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்சா, நரேன் இவர்களின் விருப்பத்திற்காக ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி என்ற அழகான ஒரு பாடல்

அட்டகாசமான ஒரு ஆன்மீக பாடல் ஒலிச்சென்றது சிறப்பு. இதுவே திரையரங்கில் பார்த்திருந்தால் தெய்வமே ஆடியிருக்கும் அழகான ஒரு பாடல். ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேசந்தம் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பெயரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் இன்னும் இந்த சூலாயுதம், அதுதான் ஐயா, சூலாயுதத்தை விடவில்லை என்று நினைக்கிறேன். கையிலே வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறார், குத்தாமல் விடமாட்டார் என்று நினைக்கிறேன். ஐயா பேசி தீர்த்து கொள்ளலாம் ஐயா, நீங்கள் தீர்த்து விட்டு பேசுவீர்கள் என்று நினைக்கிறேன். வேண்டாம் ஐயா, விட்டு விடுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள் அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அருமை, வணங்குகிறோம். ரகுபதி ஐயா அவர்களும் அம்மனை மீண்டும் சாந்தமான, ஆஹா இதுதான் ஐயா தேவை, சாந்த சுரூபிணியாக காட்சியளிக்கிறார் அம்மன், வணங்குகிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், மேல்மருத்துவர் ஆதிபராசக்தியையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், மற்றும் பாடிய பாடகரையும் பாடகியையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இதையும் கணிந்த வாழ்த்துக்கள் என்று சித்ரா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ஆரணி பிரகாஷ் ஐயா அவர்கள் எந்த ஊர் அம்மன் என்று தெரியவில்லை, நேர்த்தியாக கொண்டு வந்துள்ளார், சிறப்பையா வணங்குகிறேன், நன்றி. சொல்லிச்சேரி விஜயகுமார் அவர்கள் பாடல் அட்டகாசம் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நவகிரகங்களையும் நவ எத்தனை ஏழு சப்த கன்னிகள் என்று நினைக்கிறேன், சப்த மாதாக்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு, வணங்குகிறோம், வணங்குகிறோம். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசனையா அவர்களுக்கும் மற்றும் பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் நன்றிகள், பல நன்றி, நன்றி, நன்றி என்று பல நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள். நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஐயோயோ, இவர்களும் கையில் ஆயுதத்தை எடுத்து விட்டார்களே, ஆக்ரோஷம் தனியுங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயோ கண்ணன் ஐயா திட்டப் போகிறார், வேணாம், அமைதியாகிவிட்டார்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே, உலகாலும் ஒரு அன்னை நீயே, சிறப்பான அம்மன் பாடல் தேர்வு செய்த தீபாமா, நன்றி, வாழ்த்துக்கள் என்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மகிழ்ச்சி, நன்றி என்று அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். விஜயகுமார் அவர்களும் அடடா ஆஹா அருமையாக பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள், மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும். மதுரை மாவட்ட தவணை அழகர் ஐயா அவர்கள் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில் கே எஸ் சித்ரா குரலில் அருமை, அழகு, அழகான ஒளித்தரத்தில் பாடல் மிக அருமை, நன்றி வாழ்த்துக்கள் ஐயா என்றும், அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி தீபாகுமார் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் அழகர் ஐயா அவர்கள், அவருக்கும் நன்றி. சோலைச்சேரி விஜயகுமார் அவர்கள் பகிரியின் பகிரிதல் பகிர்தல் என்று சொல்கிறார்கள், அது எனக்கு தெரியவில்லை. பகரி பதிவில் என்றால் என்ன அர்த்தம்? துபாய் கிட்ட இருக்குதே அந்த பகரினா? ஆம், அதுவே தான், இந்த துபாய் குறுக்கு சந்து மெயின் ரோடு விவேகானந்தர் தெரு பக்கத்தில் உள்ளதே, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது, சொல்லியிருக்கிறார்கள், அதே தான் இப்போது தெரிந்து கொண்டது என்று நினைக்கிறேன். தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். விஜயகுமாரர்கள் கண்ணன் அவர்கள் திட்டவர் அது நான் ஓம் சாந்தி அதுதான் நிறுத்திவிட்டேனே, அவர்களுடையவர் சாந்தினி நீ போடவில்லை, அதுதான் அவர்களுடைய பெயரில் சாந்தினி கண்ணன் வரும், நான் சாந்தியோடு நிறுத்தி கொண்டேன். இது திட்ட வேண்டுமென்றால் வேறொருவர் இருக்கிறார், அவர் தான் திட்ட வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மீனாட்சி, என்னோட மீனாட்சி அப்படி என்று ஒரு நேர் சொந்தம் பாடல் கேட்டிருக்கிறது, ஆனால் அது இல்லை. மீனாட்சி படத்திலிருந்து மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி என்ற இந்த பாடலை மதுரை மாவட்டத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக இது வருகிறது.

தாண்ட நம்பி வந்த மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மனசுக்குள்ள ஏதோ ஒன்று.

ஒரு பக்கம் தலைய தாச்ச ஒரு மாதிரியா பார்த்தா அவ கொஞ்சம் கழிச்சா உடம்புல முந்தான.

0: செய்யுது?
1: இருக்கும்டா இருக்கும்.
0: ஏலா மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி, மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு எனக்கு தான் தெரியல என்ன செய்ய. ஒன்னை தாண்டா நம்பி வந்த மண்ணாங்கட்டி, மண்ணாங்கட்டி.

0: தங்கச்சி எவ்வளவு சொல்லுடா.
1: அவன் நீக்க கத்து கொடுத்தான், நான் நீக்கி பார்க்க போனே. என்ன தாங்கி கொஞ்சம் பிடிச்சா அங்க தவிக்கிற போது இடுப்புல கைய கொடுத்து மெல்ல அணைச்சா. நினைச்சவன்
0: சொல்லுடா அவன்.

0: யாட்டா எப்போ பார்த்தாலும் அவன் சொன்ன மாதிரி பேசுற உன் பேச்சுக்கோ.
1: பாடு
2: போடா. மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மனசுக்குள்ள ஏதா ஒண்ணு எனக்கு தான் தெரியல என்ன செய்ய ஒன்ன தாண்டா நம்பி.

அட்டகாசமான ஒரு துள்ளலான பாடல் ஒளிச்சென்றது. மீனாட்சி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பி நேசதம் மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்தில் இல்லை அவர் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் இதுவும் ஒரு கில்மா பாடல் ஒளிச்சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து அழகர் ஐயாவர்கள் மீனாட்சி படப்பாடல் அருமை அழகு அழகான துள்ளல் இசை பாடல் பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமக்கு கொடுத்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதனேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பாடல் உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் பூங்குயிலன், அழகான பாடலுக்கு அழகான இசை கொடுத்தவர் சங்கர் கணேஷ், அழகான பாடலை அழகாக நம் செவியோரம் பாடிச் சென்றவர்கள் மலேசியா வாசுதேவன் உடன் ஹரிக்குமார் இருவரும் இணைந்து பாடியுள்ளார்கள். மற்றும் இந்த படம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1980 இயக்குனர் ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த படம் மதுரை தங்கம் தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். அப்படியா ஐயா, சிறப்பு. நான் குழந்தையாக இருக்கிறேன் ஐயா. அழகர் ஐயாவர்கள் அழகான ஒளித்தளத்தில் பாடல் செம்ம, சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும். ஐயோ, அழகர் ஐயாவர்கள் மீண்டும் பாடலை ரசித்து கேட்டு பதிவு போட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அழகர் ஐயாவர்கள் மீனாட்சி அந்த படத்தின் போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். புகைப்படத்தை ஒன்று கண்டுகளித்தேன் ஐயா. மதுரை மாவட்டத்தின் அழகர் ஐயாவர்கள் பாடல் கிரேட், மிகவும் அருமை என்றும் இசைத்தரம் அருமை என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. தென்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. ரகுபதி ஐயர்கள் ஐயோ ஐயா, மண்ணாங்கட்டி வழுக்கி விட்டது ஐயா, பார்த்து மெதுவாக செல்லுங்கள் ஐயா, தரையில் விழலாம் வாழ்க்கையில் வழுக்கி விழாதீர்கள் ஐயா என்பதை தெரிவித்துக்கொண்டு மண்ணாங்கட்டி இருக்கதை பார்த்து செல்லுங்கள். மற்றும் பாடலை கேட்டு உற்சாகத்தில் இசை அமைத்து கொண்டு ஐயோ ஏனையா இந்த கொலவெறி இன்னும் அடங்கவில்லையா உங்களுக்கு, எம்ஜிஆர் இதற்குத்தான் பாடுகினார் ஐயா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, புத்திசாலியாக பிழைத்து கொள்ளுங்கள் ஐயா, அதுதான் சொல்வேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல், உற்சாகமான குரல், மலேசியா வாசுதேவன் பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் வித்தியாசமான பாடல்களை தேர்வு செய்யும் அழகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:10. இந்த நேரத்தில் மும்பை என்ற திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்று உயிரே உயிரே என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம்.

பம்பாய் படத்திலிருந்து அழகான இனிமையான மென்மையான பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேசந்தம் ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் வலம் வந்தது. பழனிசாமி ஐயா அவர்கள் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயாவுக்கு நன்றிகள் பல என்றும் பாராட்டுள்ளார். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு பாடல் அனைவரும் கேட்டு ரசித்தோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உயிரே உயிரே பாடல் நன்று என்று பதிவிட்டுள்ளார். சிறப்பையா ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் பம்பாய் படப்பாடல் அட்டகாசம் தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், கைத்தட்டியும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் நைஸ் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி இவர் பேசினாலே கவிதையாகத்தான் பேசுவார், பாடலும் அதேபோல் தேர்ந்தெடுக்கிறார், இனிமையான பாடல் சோகத்திலும் சுகமான பாடல், நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆமாம், இவர் கவிதை வடித்துத்தான் பேசுவார். இப்பொழுது இவர் இரு சக்கரத்தில் சென்று கொண்டிருப்பதால் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருப்பதால் பாடலை மட்டும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கவிதை வடிக்க இப்பொழுது வாய்ப்பில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் வேறு லெவல் ஜி என்று கோகிலா பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்தியுள்ளார்கள். சுழைச்சர் விஜயஹர்ஷ்மர் அவர்கள் ஓ தொட்டாம்பாளையம் பாடலா? ஆம், அவர்களுடைய

பாடலேதான். கரு ரகுபதி ஐயார்கள் முதலா முடிவா அது உன் கையில் கொடுத்து விட்டேன், என் மனதை தொட்ட வரிகள், தொட்டாம்பாளையம் வரிகள் என்று ரகுபதி ஐயார்கள் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். முதலா முடிவா என்று யார் கையில் கொடுத்து விட்டீர்கள் ஐயா? பார்ப்போம். முதலா முடிவா என்று பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒருவனுக்கு ஒருத்தி. ஓ, ஒருவனுக்கு ஒருத்தி அதுதானே ஐயா? இது எனக்கு தெரியவில்லை, அதுதான் என்று நினைக்கிறேன். என்னை அழைத்தது யாரடி கண்ணே என்ற இந்த பாடல் வி குமார் இசையில் கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலை எனக்காக தாருங்கள் என்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவர்கள் விரும்பியுள்ளார்கள். இதில் ஒருவனுக்கு ஒரு தந்தி என்று இருக்கிறது. ஒருவனுக்கு ஒரு தந்தியா ஒருத்தியா என்று தெரியவில்லை, மன்னியுங்கள் ஐயா, நான் கவனிக்கவில்லை. மற்றும் இன்று நம் சபரி வானொலியில் இணைந்துள்ள நங்கநல்லூர் அன்பு நண்பர் கண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் என்று செல்லும் ஐயா அவர்கள் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். நன்றி ஐயா. இதோ நீங்கள் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம்.

இந்த பாடலை கேட்டு கொஞ்ச நேரம் என் வசமும் நான் இல்லை அமைதியாக மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டே கேட்டதில் சற்று தாமதமே ஆகிவிட்டது. அழகான ஒரு பாடல். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் வி குமார் இசையில் கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடல். அழகான ஒரு பாடல். பகிரியின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவர்கள் விரும்பிய பாடலை கேட்டேன் மகிழ்ந்தேன். நம் இயக்குனர் அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடலை லைக் செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி. பாடலுக்கு இசையின் தரம் மிக மிக சிறப்பு என்று பாராட்டுள்ளார். நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கும் அருமையான நன்றிகள். அழகான பாடல் தேர்வு.

சோழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டினார்கள். செல்லும் ஐயார்கள் பாராட்டிய உள்ளத்திற்கு மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். தாராசுரம் கைலாசம் ஐயாவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி படப்பாடல், இதுவரை நான் கேட்காத பாடல், இப்பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். கைலாசம் ஐயாவர்கள் நன்றி ஐயா. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். என்னை அழைத்தது, ஆஹா, இந்த பாடல் அவர்களை அழைத்தது, வந்து விட்டார்கள். இது போன்ற பாடல்களில் போட்டால்தான் வருவார்கள் என்று நினைக்கிறேன். என்னை அழைத்தது என்று அழைத்தவுடன் வந்துள்ளார்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். பாடல் இனிமையாக இருந்தது. என் வசம் நான் இல்லையே, ஆஹா, அதைத்தான் நானும் நினைத்தேன். நானும் என் வசம் நான் இல்லையே, பாடல் தேர்வு பிரமாதம் என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி கைலாசம் ஐயா அவர்கள். இந்த பாடல் போல் அதிகம் வளம் வராத பாடலை நீங்கள் தேர்வு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனை. நிச்சயம் ஐயா, உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். அதற்காக கேட்க முடியாத பாடல்களை கேட்டுவிடப் போகிறீர்கள். கேட்டு ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும். கேட்காத பாடல் என்று ஏதேதோ பாடல் வரும், அதெல்லாம் வேண்டாம். தென்மொழி முருகன் அவர்கள், இப்போதுதான் நினைத்தேன், சகோதரர் ராஜேஷ் குடும்பத்திலிருந்து யாரும் வரவில்லையே, குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டார்களா என்று கேட்க நினைத்தேன். அருமை சகோதரி அகிலா அவர்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று பாராட்டார்கள். கோவை ராஜேஷ் ஐயர் குடும்பம் கோவிலுக்கெல்லாம் செல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். தெய்வங்கள்தான் அவர்களை வந்து பார்க்க வேண்டும். செல்லும் ஐயா அவர்கள் மிக்க நன்றி என்று கைலாசம் ஐயா அவர்களுக்கும். ரகுபதி ஐயா அவர்கள் பதிவிட்டார்கள், ஐயா ஒரு சின்ன சந்தேகம், முருகன் வள்ளி தெய்வியானை, விநாயகர் சித்தி புத்தி, கண்ணன் ஸ்ரீதேவி பூதேவி, ஈசனுக்கு பார்வதி கங்கை, இதில் என்ன சந்தேகம் என்றே தெரியவில்லையா? அனைவரும் இரண்டு வைத்துள்ளார்கள், நான் ஏன் வைத்து கொள்ளக்கூடாது என்று கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் விருப்பம் ஐயா, நான் தான் அப்பொழுதே சொன்னேனே, நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளுங்கள் ஐயா. அதாவது ஈசன் பாதி உடலையில் தலையில் மேல் ஒருத்தி என்று உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் ஒன்று வைத்துக்கொள்ளலாம், உங்கள் விருப்பம்தான் ஐயா. முன்பு சொன்னது போல பல்லுள்ளவன் பக்கோடா சாப்பிடுகிறான் என்றும், உங்களுக்கு படைபலம் தேவையில்லை, பணபலம் அதிகமாக இருந்தால் ஆங்காங்கே ஒன்றொன்று இருக்கட்டும். இதில் என்ன சிக்கல் என்றால், சந்தேகம் என்றால், வள்ளி வீட்டில் சாப்பாடு இல்லை என்றால் தெய்வயான வீட்டில் சாப்பிடலாம், தெய்வயான வீட்டில் சாப்பாடு இல்லை என்றால் வள்ளி வீட்டில் சாப்பிடலாம். அதனால் உணவு சண்டை வரும்போது உணவுக்கு பிரச்சனை வரும் என்பதற்காக ஆங்காங்கே இருவரும் வைத்துள்ளார்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் நீங்களும் ரெண்டு வைத்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்தது மட்டும் சொல்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரிகிறது ஐயா. உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் ஐயா. விஜயாஸ்மார் அவர்கள், எங்கள் விதுரா குட்டிக்கு அழகான பாடலை கேட்டதற்கு நன்றி செல்லும் அண்ணே அவர்களே என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், அரிதான பாடலும் கூட தேர்வு செய்த செல்லும் அண்ணாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் மிக இனிமை என்று பாராட்டினார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வளம் வளம் என திருத்திக் கொள்ளலாம் நண்பரே, எங்களுக்கு அவ்வளவோ தமிழ் தெரியாது, இப்பொழுதுதான் சொல்லி முடித்தோம், நீங்கள் வந்து விட்டீர்கள், வளம் வளம் என திருத்திக் கொள்ளலாம், வளத்துடன் வாழ்வோம். தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும். செல்லும் ஐயாவர்கள், சகோதரி அவர்களே, நான் கடைக்கு வந்த பின்ன தான் பதிவிட்டேன். ஓ சரி, நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள். இனிய முற்பகல் வணக்கத்துடன் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். ஒலித்த பாடல் கேஜேஎஸ்தாஸ் குரலில், அதிகம் கேட்காத இந்த பாடல் வழங்கல் என்றும் பதிவிட்டுள்ளார்கள். நிச்சயம் வருகிற ஐயா. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து குயில் பாட்டு வருகிறது. இதோ சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் குயில் பாட்டு இதோ.

குயில் பாட்டு அழகாக குவி சென்றது. சிறப்பான ஒரு பாடல். என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், இவர் இயக்குனர் இங்கிலீஷ்காரர். ஆமாம், இங்கிலீஷ்காரன் தண்ணி போட்டால் இங்கிலீஷ் வரும், தமிழ் தெரியாது என்றீர்களே. உண்மையாகத்தான் தமிழ் அவ்வளவு தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். செல்லும் ஐயாவர்கள் குயில் பாடல் மிக மிக அருமை, பாடலை கேட்ட சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா வாழ்த்து உள்ளத்திற்கு. ரகுபதி ஐயா அவர்கள் குயிலை கண்முன் கொண்டிருந்துள்ளார்கள். சிறப்பு ஐயா, அருமை. இது குயில ஐயா, என் கண்களுக்கு என்னவோ சிட்டுக்குருவி போல் தெரிகிறது, கண் சரியில்லை என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், குயில் பாட்டு வந்ததென்ன, இளம் மானே இனிமையான பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அருமை, நன்றி. கரு ரகுபதி ஐயாவர்கள், இதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே என்று இவரும் கேட்டுவிட்டு எங்கேயோ செல்கிறார், எங்கு என்று தெரியவில்லை. எந்த வீட்டிற்கு ஐயா? நன்றாக இருந்தால் சரி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும் ரகுபதி ஐயாவர்கள், ஐயோயோ ஏன் ஐயா, இன்னும் 12 மணி கூட ஆகவில்லை, அதற்குள் இந்த பாடல் கேட்டு தூக்கமே வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ரகுபதி ஐயாவர்களுக்கு அவ்வளவு இனிமையாக இருந்தது, இரவில் கேட்க வேண்டிய பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை கேட்டு படுத்தால் அப்படியே தூக்கம் வந்துவிடும், இவருக்கும் தூக்கம் வந்துவிட்டது. தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், இனிமையான இசை தந்த உள்ளதுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். குயில் பாடல் கேட்டு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. நன்றி ஐயா, நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், என் வாசல் வந்த குயிலின் பாட்டு இனிமை, நன்றி சகோ என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி உங்களுக்கும், அழகான பாடல். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் பாடலுக்கு இசையமைத்து கொண்டு அவரும் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்ன ராகத்தில் ஐயா பாடல் வருகிறது, நீங்கள் இசை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அழகாக இசையமைத்து கொண்டிருக்கிறார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்களும் வீட்டில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம், அவர் ஸ்மார்ட்டான வேலை செய்கிறார், நம்ம ஹார்ட் ஒர்க் செய்கிறோம், என்ன செய்வது, அவர் மூளை வைத்து வேலை செய்கிறார் என்று நினைக்கிறேன். இதற்கு மட்டும் நேரம் எப்படி கிடைத்துவிடும் என்று தேன்மொழி முருகன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். எனக்கு தெரியாது, இந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை. ஈரோடு மாவட்டம் தொட்டமலை கோயிலா பழனிசாமி ஐயாவர்கள், அழகான அந்த பாடலுக்கு ஒரு கவிதை வடித்துள்ளார். இல்லம் வந்து சேர்ந்து விட்டேன் என்றும், இல்லம் வந்து சேர்ந்து விட்டேன், வாருங்கள் ஐயா. இதயத்தோடு இணைய வானொலியை சேர்த்து கொண்டேன், இதயத்தோடு இணைய வானொலியை சேர்த்து கொண்டேன். இசைப்பெட்டிக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த உயிரே பாடலை, இசைப்பெட்டிக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த உயிரே உயிரே பாடலை சபரி வானொலி வாயிலாக உயிர் தந்து, நம் வானொலி நேயர்களின் இதயத்தில் உயிரே பாடலை சேர்த்து, வானொலி நேயர்களும் உயிரே பாடலை கேட்டு எனக்கு உயிர் தந்து பாராட்டிய இதயங்களுக்கு என் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. நீரின்றி அமையாது உலகு, திருவள்ளுவனின் வாக்கு. ஆமாம், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்வார் என்று நினைக்கிறேன். என் கற்பனைக்கு எட்டிய வாக்கு, இசை என்ற வடிவம் ஒன்று இல்லை என்றால் வானொலி எனும் இதயம் இல்லை. இசை என்ற வடிவம் ஒன்று இல்லை என்றால் வானொலி எனும் இதயம் இல்லை. இசையை உயிர் மூச்சு, வானொலியை இதயத்தின் துடிப்பு. இசையே உயிர் மூச்சு, வானொலியே இதயத்தின் துடிப்பு. அன்புடன் கோகிலா பழனிசாமி ஐயாவர்கள், தொட்டாம்பாளையம் பகுதியிலிருந்து அழகான ஒரு கவிதை வடித்து தந்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பு சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், சிறப்பு, தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், கைத்தட்டியும் பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயார்கள், இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து இதயத்தை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார், தூக்கி போட்டு கொண்டு, சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்கள்,
போட்ட அந்த குயிலுக்கு இது சிட்டுக்குருவி தான். ஆமாம் ஐயா, எனக்கு தான் கண் தெரியல என்று நினைத்தேன். செல்லும் ஐயாரில் சிட்டுக்குருவி தான் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். அவருக்கு நன்றி. மற்றும் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கவிதை வாழ்த்துக்கள், கவிதைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி. இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு பழனிசாமி ஐயா அவர்கள். குயிலின் நிறமும் கருப்பு, அது கூவும் அழகு தனி சிறப்பு. குயிலின் நிறம் கருப்பு, அது கூவும் அழகு தனி சிறப்பு. சபரியில் வந்த பாடல் குயில் குயிலாகவே வந்தது, அருமை என்று பாராட்டினார். நன்றி ஐயா, உங்கள் பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:42. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயாரின் விருப்பத்திற்காக உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து. ஒரு ராகம் தராத வீணை. கே ஜெயசஸ் குரலில் அதிகம் கேட்காத இந்த பாடல் வழங்குங்கள், கேட்டு மகிழலாம் என்று கேட்டுள்ளார். இதோ உங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறோம் ஐயா.

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழகான ராகம். விரும்பிய நேர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர ஐயார் விருப்பத்திற்காக இந்த பாடல் கேஜேஎஸ்எஸ் குரலில் கேட்டு மகிழ்ந்தோம். சங்கர ஐயாவர்கள் பாடல் வழங்கியமைக்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். உங்களுக்கும் நன்றி ஐயா. அழகான ஒரு பாடல், மென்மையான ஒரு பாடல், இனிமையாக கேட்டு ரசித்தோம். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் பதிவு. ஒரு ராகம் தராத வீணை, பழைய இதய வீணைகளை மீட்டிச் சென்ற மாற்றத்தை என்ன சொல்ல. அழகு உங்கள் கவிதை வடிவில் பதிவு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அரிதான பாடல், பாடல் தேர்வு செய்த சகோதரருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளத்துக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவர்கள் கோல்டி மேன், தங்க மனிதர். ஆம், சங்கர் ஐயாவர்கள் அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார் என்று பாராட்டியுள்ளார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் அழகான அருமையான பாடல், பாடல் தேர்வு சிறப்பு என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் கேஜே ஜேசுதாஸ் அவர்களையும் எஸ் ஜானகி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இசைத்தரம் அருமை, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் மீட்காத வீணை பொருட்காட்சியில் காட்சிப்படுத்தும், மீட்காத வீணை பொருட்காட்சியில் காட்சிப்படுத்தும், மீட்கின்ற வீணை அனைவரும் இதயத்தில் இதய துடிப்பாய் இசை தருகிறது, அமைதியாக செல்லும் அழகான பாடல் என்று அழகான ஒரு பதிவு. ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் பதிவு சிறப்பையா. நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடை கேட்ட அந்த நெஞ்சத்திற்கும் பதிவிட்ட நெஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்திலிருந்து சீனத்து பட்டு என்ற இந்த பாடல். விரும்பும் நேயர் சொந்தங்கள், சோலைச்சேரி விஜி மேம் அவர்களுக்கும் ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்களுக்கும் எனக்குமாகவும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று சமர்ப்பித்துள்ளார். சமர்ப்பித்த அந்த இதயத்திற்கு நன்றி தெரிவித்து கொண்டு, சீனத்து பட்டு பாடல் மட்டும் கேட்காம் தராமல், சீனத்து பட்டும் தந்தால் ஏதோ உங்கள் பெயரை சொல்லி தந்து விடுவேன்.

என்ன ஒரு அழகான பாடல், சீனத்து பட்டுமேனி. ஆனால் இந்த பாடல் தாய் மூகாம்பிகையில் இடம்பெற்றிருப்பது தான் அதிசயம். அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அனைவருக்காகவும் பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், நம்ம மகேஷ் ஸ்மார்ட் தேர்வு செய்த பாடல் சிறப்பு, எனக்காகவும் கேட்டதற்கு நன்றி மகேஷ் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள், எண்ணச்சோலையில் வாசமிகு மலர் தூவிய பாடல். ஆஹா, கவிஞர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள். எண்ணச்சோலையில் வாசமிகு மலர் தூவிய பாடல் அழகான வலையோசையும் புத்த விகார மணியோசையும் இணைத்து செந்தேனை வடித்தெடுத்த இனிமையான பாடல், சிறப்பு அருமை கவிதை. கவிதை மீண்டும் ஒருமுறை படிக்க தோன்றுகிறது. எண்ணச்சோலையில் வாசமிகு மலர் தூவிய பாடல் அழகான வலையோசையும் புத்த விகார மணியோசையும் இணைத்து செந்தேனை வடித்தெடுத்த இனிமையான பாடல் என்று பாராட்டினார்கள் சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள். அழகு அருமை. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், என் மனம் நிறைந்த பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். என் பாடல் கேட்டு வேலை முடிந்து விட்டது. ஆஹா, என் பாடல் கேட்டு வேலை முடிந்தது என்று அழகாக பதிவிட்டுள்ளார். நன்றி ஐயா, பாடல் கேட்டுக்கொண்டே வேலையை செய்தமைக்கு. சிறப்பான ஒரு வேலை உங்களுடைய வேலை என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்களின் விருப்பத்திற்காக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சின்ன ராசாவே சிற்றெரும்பு என்ன கடிக்குது என்ற பாடல் வேண்டும். அனைத்து சபரி உள்ளங்களுக்கும் தெரிவித்துள்ளார் திருஞானம் அவர்களுக்காக. இது வால்டர் வெற்றிவேல்.

உற்சாகமான பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளி சென்றது. வரியின் பக்கத்தில் இணைந்து திருஞானம் ஐயா அவர்கள் பாடலை வழங்கியதற்கு தேங்க்யூ என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா, அருமையான ஒரு பாடல், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பாடலை கேட்டு, நெஞ்சாத நன்றிகள். சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் மிகவும் அருமை, மிக இனிமை இந்த பாடல், ஞானம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், திருஞானம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ் ஜானகி அவர்களை கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி.

0: சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கொல்லிமலை தேனை குழைத்து ஆரம்பித்து விட்டார்கள். கொல்லிமலை தேனை குழைத்து பாட்டிசைத்தால் சிற்றெரும்பு வரத்தானே செய்யும். ஊற்று தண்ணி போல காதல் பெருகும்போது அன்பு பாலாறு ஓடத்தானே செய்யும் என்று கவிதை வடித்துள்ளார்கள் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சிறப்பு அருமை. தொழிற்சாலையிலிருந்து ஜெயா அவர்கள் அங்கிருந்து கைபேசியில் தொடர்பு கொண்டு, ராசாவே சிட்டெரும்பு என்னை கடிக்கிறது, இங்கு என்ன செய்வது என்று எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அந்த சிட்டெரும்பை கையோடு கொண்டு வரவும் அதை ஒரு வழி செய்து விடுவோம் என்று தகவல் சொல்லியுள்ளேன். அந்த சிட்டெரும்பை கொண்டு வாருங்கள் ஜெயா அவர்களே என்பதை தெரிவித்து கொண்டு, நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இதுதான் என்னை கடித்தது, இது சிட்டெரும்பு ஐயா, இது கட்டெரும்பு போல் இருக்கிறது ஐயா, பார்த்து நடந்து கொள்ளுங்கள், சில எறும்புகளுக்கு விஷமும் இருக்கிறது, உங்களைப் போல விஷமத்தனமும் இருக்கிறது, அதனால் சுதானமாக பிழைத்து கொள்ளுங்கள் ஐயா, பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, ஒலித்த பாடலுக்கு நன்றி பாராட்டி ஆத்திர நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் பழனிசாமி ஐயாவர்கள் அவரையும் கடித்து விட்டது என்று நினைக்கிறேன். சிட்டெரும்பு கடித்தால் அருகாமையில் கொஞ்சம் சர்க்கரையை போடுங்கள், யாரையும் கடிக்காது. ஆம், சர்க்கரையை கடித்து அது சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும், அதனால் நம்மை கடிக்காது, சர்க்கரையை பார்த்து கொள்ளும் என்பதை அழகாக அவர் பதிவிட்டுள்ளார் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு. தகவலுக்கு நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அன்னபூரணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.
1: பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும்.

அழகான இனிமையான மென்மையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அன்னபூரணி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேயர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகுதியின் பக்கத்து இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில் இந்த சிற்றெரும்பு தேன்மொழி அக்காவை கடிக்கட்டும் என்று ஏவி விட்டுள்ளார். ஏன் ஐயா இந்த குலவெறி? தேன்மொழி முருகன் அவர்கள், என் மேலே அவ்வளவு வன்மமா என்ன சகோ? அதெல்லாம் ஒன்றே இல்லை. இப்பொழுது அதற்கு முன்பு முருகன் ஐயா உங்களை செல்லமாக கடித்துள்ளாரா? அப்படி என்று நினைத்து கொள்ள வேண்டும். அந்த எறும்பு அவராக மாறட்டும். இந்த பாடலை எல்லாம் கேட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. சூப்பர் சூப்பர் பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி. அருமையான பாடல் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காதல் பாடம் சொல்லித்தந்த குருநாதர், காதல் பாடம் சொல்லித்தந்த குருநாதர், இன்ப கவிதை தீட்டிய பாடல், சலவைக்கல் நிறமும் இனிமையான இளமையும் தரைமேல் நிலவை நடக்கவிட்டதோ, அழகான பாடல் பதிவு என்று பதிவிட்டுள்ளார்கள் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சிறப்பு சொல்லிச்சர் விஜயஸ்மர் அவர்கள், ஆஹா அழகான அரிதான பாடல், ரொம்ப நாளாகிவிட்டது இந்த பாடல் கேட்ட மனோர் அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள், ஒன்றை பெற வேண்டும் என்றால் அந்த பொருள் நம் கைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் காத்திருக்க வேண்டும். ஒன்றை பெற வேண்டும் என்றால் அந்த பொருள் நம் கைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பதில் பொறுமை வேண்டும், பொறுமையில் நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கையில் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை தீண்டினாலும் பொறுமை காத்திர வேண்டும். எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த பொருள் நம்மிடம் வந்து சேரும். அப்பொழுது பேசலாம், காத்திருக்கலாம், டூயட் பாடலாம், கடற்கரைக்கு அழைத்துச் செல்லலாம், பூங்காக்களுக்கு கூட்டிச் சென்று சுற்றி காட்டலாம். ஏன் காலம் முழுவதும் நம்மோடு வர துணைவியராக சேர்த்து கொள்ளலாம். இவை அனைத்தும் நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் பொறுமை இருந்தால் சிறப்பாக அமையும். பாடல் பயன் தந்தது என்று, அழகாக காத்திருக்க வேண்டும் என்றும், அனைத்தும் டும் டும் டும் என்று மேளம் கொட்டி மூன்று முடித்து போட்டுவிட்டால் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருப்பதை விட டும் டும் டும் என்று மேளம் கொட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் தெரிவித்துக்கொண்டு

இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான இதமான பாடல் அழகாக ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயர் விருப்பத்திற்காக அந்த பாடல் வளம் வந்தது. பயிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், பிரமாதம், செம, சூப்பர் என்று பாராட்டினார்கள். பாடலை கேட்ட அந்த நெஞ்சத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி என்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் குளிர் ஓடையாக தென்றல் நீந்தும், குளிர் ஓடையாக தென்றல் நீந்தும், பொன்வண்ண புஷ்பங்கள் ஆடையாக, பொன்வண்ண புஷ்பங்கள் ஆடையாக, கடல் நீளம் கொண்டு ஜாலம் காட்டும் கருவிழிகள், கடல் நீளம் கொண்டு ஜாலம் காட்டும் கருவிழிகள், சொர்க்கத்தீவில் இனிய காதல் பாடல், சொர்க்கத்தீவில் இனிய காதல் பாடல் என்று அழகான கவிதையை வடித்துள்ளார்கள் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சிறப்பு அருமை விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் தொட்டாமலையம் கோகிலா பழனிச்சாமி ஐயா அவர்கள் ஒரு வசனத்துடன் தொகுத்து அனுப்பியுள்ளார். ஜாதகக்காரர் கூப்பிடுகிறார், ஓய் எங்கே போகிறேன், சற்று நில்லும் ஐயா. சொல்லும் ஐயா, ஏன் கூப்பிட்டேன், நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கத்தான். நான் சமத்தா இருக்கேன். அது எப்படி? நேற்று உமது ஜாதகம்தான் பார்த்தேன். வரும்போது புதன்கிழமையிலிருந்து உமக்கு ஏற சனி பிடிக்கப் போகிறது. ஐயையோ, அது எப்படி ஐயா? கடிகாரத்தில் இருக்கும் முட்கள் ஏழரை கடந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. தினமும் அவைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறதே. ஜோசியக்காரர் சொல்கிறார், மனிதனுக்கு ஏழரை வந்துவிட்டால் சனி சாகும் வரை கூட இருக்கும் ஐயா என்றும், என் ஜாதகம் அப்படி என்னத்த சொல்ல, என் ஜாதகம் அப்படி என்னத்த சொல்ல, நீர் நல்லா இருமையா ஜோசியரே, நான் சனியோடு சென்று வருகிறேன் என்றும் பாடல் சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜோசியரும் ஜோசியம் பார்க்க வந்தவரும் உரையாடுது போல் ஒரு பதிவு இது. ஆமாம் ஐயா, சிறப்பு. ஜோசியம் பார்ப்பவர் நன்றாகத்தான் இருக்கிறார், பார்க்க சென்றவர் தான் மனது வேதனையுடன் திரும்பி வருகிறார். ஒரு சிலர் தான் அப்படி சொல்வார்கள், ஒரு சிலர் எதையும் சொல்வதற்கில்லை என்று ஒரே வரியில் முடித்து விடுவார்கள். அது சாலச்சிறந்தது என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துடன் நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவூர் பாபு ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்திலிருந்து என்னோட என்னோட மீனாட்சி இதோ

என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து ஒரு சோகமான பாடல் வளம் வந்தது. விரும்பிய சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவூர் பாபு ஐயாருன்னு ஒரு பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் டி ராஜேந்தர் அவர்களை கண்முன் கொண்டு வந்து வாடா எம் மச்சி வாழக்க பஜ்ஜி என்று ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். மனதை தொட்ட பாடல் என்றும் பாடும் நிலா எஸ்பிபி பாடிய பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் பாடலுக்கு சரியான பாடல் என்றும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் ரோஜாவையும் தந்துள்ளார்கள். சிறப்பு விஜய் அரசுமர் அவர்கள் பாடல் அருமை அழகான சோக பாடல் தேர்வு செய்த ஆரணி சேவூர் பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் சபரிநேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா, பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எங்கிருந்து, எந்த ஊர்? கரூர் தங்கநகர். மகிழ்ச்சி, வாருங்கள். கரூர் வெங்கமேட்டில் இருந்தீர்கள். ஆஹா, சிறப்பு. இப்பொழுதுதான் முதல் முதலாக வந்திருக்கிறீர்கள். உங்களோட பேசுவது சந்தோஷம். சொல்லுங்க ஐயா, உங்கள் விருப்ப பாடல். அழகான ஒரு பாடல், நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. கரூர் தங்கநகர் பகுதியிலிருந்து அங்கமுத்து ஐயாவர்கள், முத்து ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து கேட்டுள்ளார். இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான இனிமையான ஒரு மிதம் மென்மையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் அங்கமுத்து ஐயா அவர்கள், முத்து ஐயா அவர்கள் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குழுவில் வளமுத்து ஐயா ஐயா அங்கமுத்து ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தல் தெரிவித்துள்ளார்கள். தஞ்சாவூர் தாராசுரம் ஐயா அவர்களும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தல் தெரிவித்துள்ளார்கள். சோலைச்சேரி தேன்மொழி அவர்களும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேயர் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: கரூர் தங்கநகர்ந்து சேகர் பேசுகிறேன்.
0: ஆ வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான பாடல்கள் தேர்வு செய்துள்ளீர்கள் ஐயா. வெள்ளி ரதங்கள் பருவ காலம், உங்கள் பருவ காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஐயா திருமணம் ஆகிவிட்டது இல்ல, திருமணம் ஆகிவிட்டது ஐயா, திருமணம் ஆகி திருமணம் ஆகிவிட்டு ஐயா. இல்லை, மன்னிக்கவும் ஐயா, மன்னிக்கவும். இது நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது. பாடல் கரூர் தங்கநகர் சேகர் ஐயாரின் விருப்பத்திற்காக பருவ காலம் திரைப்படத்தில் இருந்து.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பருவ காலம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விரும்பி கேட்டிருந்த அந்த நேயர் சொந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330394191 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். கேட்டு மகிழ ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக்க நெஞ்சார்ந்த நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு விருப்பமான பாடல் ராமன் அப்துல்லா என்ற திரைப்படத்திலிருந்து உன்மதமா என்மதமா என்ற தத்துவ பாடல்.
0: அனைவரும் நிச்சயமாக அருமையான ஒரு பாடல் ஐயா, கேட்டு மகிழ்கிறேன். நன்றி நன்றி, அருமையான பாடல் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா விருப்பத்திற்காக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல்.

0: அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது, சிறப்பான ஒரு பாடல். ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் என்ன நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: படம் பெற்ற மனம் பெற்று, பாடல் காலம் நமக்கு துவர், வி குமாரிசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. படம் வெளியான ஆண்டு 1973. பாடலை சோழச்சேரி விதிக்காகவும் அணியிடம் ஜோகாவும் வழங்குகிறேன் ஐயா.
0: சிறப்பு ஐயா, அருமையான ஒரு தகவலும் தந்துள்ளீர்கள், டெடிக்கேட்டும் செய்துள்ளீர்கள் சிறப்பாக இருவருக்கும். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதோ நீங்கள் கேட்ட பாடல். நன்றி
1: ஐயா.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் பெற்ற மனம் பித்து என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் இது.

0: என்ன ஒரு அருமையான ஒரு பாடல், காலம் நமக்கு தோழன் என்று அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவர்கள். பெற்றமணம் பித்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுக்கா ஜி அரியூர் கிராமத்திலிருந்து முத்து செல்வம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்களே. மகிழ்ச்சி இணைப்பில் நன்றி. குறுங்களையா உங்கள் பாடல்?
1: என்னுடைய படம் பேர் வந்து சின்ன பூவே மெல்ல பேசு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அவருடைய குரல்லயே ஏ புள்ள கருப்பாயி புள்ள வந்து படுதாய் ஆடி மாசம் சொல்லுதடி அந்த பாடல் வந்து அருமையான இந்த மாதத்திற்கு ஏற்ற பாடல் இது.
0: அம்மிக்கல் ஆடுது ஐயா,
1: ஆடிதான் இருக்கு.
0: ஐயோ சிறப்பு ஐயா,
1: இந்த ஒரு அருமையான பாடல்.
0: நிச்சயம் அருமையான பாடல் தானே ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்லும் ஐயா அவர்களுக்கு அம்மிக்கல் ஆடுகிறதாம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதோ பாடலை கேட்போம்.

0: சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்லும் ஐயா நிருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றி ஐயா, அருமையான ஒரு பாடல் இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்தீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் மேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா இருக்கேன். எங்கள் ஊரில் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, போயிடுச்சு.
0: மழை வரும் அதனால தானே ஐயா, இங்கேயும் அப்படி தானே ஐயா இருக்கிறது, வருவது போல் காட்சி அளிக்கிறது. மழை நீர் கானல் நீர் ஆகிவிட்டது ஐயா எங்களுக்கு.
1: ஆனால் நேற்று தஞ்சாவூரும் நல்லா மழை இங்கே பெய்யுது.
0: ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, நமக்கு ஏனோ தெரியவில்லை. சோதனை
1: எனக்கு வந்து படம் வில்லு. அந்த படத்தில் விளையாடுமா உள்ள பில்லாடா அந்த பாட்டு
0: யாருமே இப்போ யாருமே இல்லையா ஐயா, உங்களுக்கு தனியாக இருக்கிறீர்களா?
1: எனக்கு புரியல.
0: வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறீர்களா? கடைத்தறிவில் இருக்கும்போதே இப்படி என்றால், நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் எப்படியெல்லாம் பாடல் வருமோ என்று தெரியவில்லை, அதனால் கேட்டேன். ஒரு இதுவும் ஒரு கில்மா பாடல் தான். ஆமாம் ஐயா,
1: நிச்சயம்.
0: ஆமாம் நிச்சயமா கில்மா பாடல் தானே ஐயா, இதை கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா விருப்பத்திற்காக இதோ

0: வெள்ளு திரைப்படத்திலிருந்து உற்சாகமான கலக்கலான தொழிலான ஒரு பாடல் கில்மா பாடல் ஒலி சென்றது. விரும்பிய அந்த நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. அவருக்கும் இதயம் கழிந்த நன்றிகள் ஐயா. உங்களுக்கு அருமையான ஒரு பாடல் நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சபரி வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா? நிகழ்ச்சியின் ஊடாக இணைவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் மருதடி எப்பம் சரவணம்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் உங்களைப் போலவும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் உறவுகளைப் போலவும்
0: ஐயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா.
1: சொல்லுங்க.
0: நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று உங்களுக்கு எப்படி ஐயா தெரிகிறது?
1: இந்த பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் சொன்னீங்கன்னா மன மகிழ்ச்சிக்காக ஒரு ஊடகம் பார்த்தீங்கன்னா வானொலி தான். இந்த வானொலியை கேட்கறவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க.
0: ஆஹா, சிறப்பையா, அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டீங்களா. சிறப்பையா, சிறப்பு. உங்கள் பதில் என் நெஞ்சை கவர்கிறது. சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: எனக்கு இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பஞ்சாயி இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இப்போ இப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடல்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பாடல் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பஞ்சாயிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய வார்த்தையாக பல்லாண்டு வகால் இந்த மாதிரி நூறாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க்கை தமிழ் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட வார்த்தையும் அது
0: அது வாழ்த்து சொல்வது போல்
1: வாழ்த்து சொல்வது போல் அந்த பஞ்சாயிங்கிற வார்த்தை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அந்த டியூன் அந்த டியூன் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானிய டியூன் கலந்து அந்த ஜப்பானிய பாடல்களோட டியூனர் கலந்து எம்எஸ்வி இசை டியூன் போட்டிருப்பாராம்.
0: சிறப்பு, அருமை, அருமை.
1: அதனால தான் அந்த பாடல் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தில். அது ஏன்னு கேட்டால் முழுக்க முழுக்க அந்த பாடல் காட்சி ஜப்பானில் படமாக்கப்பட்டதும் அதனால் வந்து அந்த அந்த ஜப்பானிய டியூன் டியூன் பயன்படுத்தி அந்த
0: பாடலை அந்த தேசத்திற்கு ஏற்ற அந்த இசை அந்த தேசத்திற்கு ஏற்ற இசை கொடுத்துள்ளார்.
1: பயன்படுத்திருக்காரு.
0: அருமை ஐயா, அருமை ஐயா. பஞ்சாயி
1: தகவல் இந்த தகவல் இப்பதான் கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சபரி வானொலியில் முதல் முறையாக பகிர்ந்து கொண்டேன்.
0: நன்றி நன்றி ஐயா. பஞ்சாயி பஞ்சாயி.
1: சரி சரி.
0: பஞ்சாயி பஞ்சாயி ஐயா, நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி நன்றி.
0: கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் ஆ சரவணன் ஐயாரின் விருப்பத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல்

0: சிறப்பான ஒரு பாடல் ஒலித்தென்றது. யாருக்காக? உலகம் சுற்றும் வாலிபன், கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசரிக்குப்பம் ஆ சரவணன் ஐயார் விருப்பத்திற்காக. ஆம், சரவணனும் உலகை சுற்றி வந்தவர் தான், மயில் மேல் ஏறி. அதனால்தான் இந்த பாடல் தேர்வு செய்தார் என்று நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல் ஐயா, சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர்ந்தோம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனியதோ ஒரு இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்த சந்திரசேகர் அழைக்கிறேன். நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிற ஐயா, உற்சாகமாக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் உரையாடி மகிழ்கிறேன். மிக மகிழ்வாக இருக்கிறது. சென்ற வாரம் பாட்டு பாடினேன், இருந்தாலும் எனது பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் நிகழ்ச்சியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நினைக்கிறேன்.
0: சிறப்பு ஐயா, அந்த நீண்ட என்ற வார்த்தையில் நீ என்ற எழுத்தும் நீண்டு வருகிறது ஐயா. சிறப்பு ஐயா,
1: அதுதான் என்னுடைய சிந்தனை முத்துக்கள் எல்லாம் கூறி எவ்வளவு நாட்கள் ஆயிற்று. அதெல்லாம் மறுபடியும் இனிமே சேகரித்து வைத்துக் கொண்டு உங்களிடம் கூற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லையா?
0: நிச்சயமா, முத்துக்களை சிதற விடுங்கள் ஐயா.
1: கண்டிப்பாக ஐயா. முதலில் என்னுடைய பாடல் என்று குறுக்கு திருத்தவளை என்கின்ற பாடல், முதல்வன் திரையிலிருந்து ஒடித்து விடுங்கள் ஐயா. எனவே இந்த பாடலை சபரி உறவுகள் கிட்டையனி அம்மா பாலச்சந்திரப்பா மற்றும் உங்களையும் வைத்துக் கொண்டு கேட்க விருப்பப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு
0: நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை தான் கேட்க ரொம்ப ஆவலாக இருந்தது. இந்த ஒரு வார்த்தையை என் இனிய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் கேட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பார். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் ஐயா, இந்த பாடல் யாரா இருக்கு என்று? ஆமாம், இந்த வார்த்தையை கேட்டவுடன் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் ஒரு என் அன்பு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் ஐயா. நீங்கள் கூறிய வார்த்தையை கேட்டவுடன் அவ்வளவு சந்தோஷம் ஐயா.
1: மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்றெல்லாம் இரவு 10 மணி வரைக்கும் சென்றிருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: மகிழ்ச்சி. எனவே முதலாவது சிந்தனை, வாழ்க்கையை இன்ப துன்பங்களை சரிசமமாக பார்த்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இறங்கிவிட்டோம் என்று துவந்து விடாதீர்கள், மீண்டு எழுந்து வருவோம் என்று முயற்சி செய்யுங்கள்.
0: சிறப்பு.
1: அடுத்து இரண்டாவது, பறவை ஒரு கிளையின் மீது அமர்வது கிளையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அல்ல, அதனுடைய திறவியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான். நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாம் நம் மீது நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்வோம், வாழ்க்கையை வெற்றி பெறுவோம்.
0: சிறப்பு.
1: என்னை விட்டான் ஐயா, என்னுடைய இரண்டு முத்துக்கள் நிகழ்வில் கோர்த்துக் கொண்டேன்.
0: அருமை, அருமை ஐயா, இரண்டுமே சிறப்பாக இருந்தது. மற்ற மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி.
1: உங்களுக்கும் மகிழ்வாக அமையட்டும். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் ஐயா.
0: நிச்சயமாக, நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார், முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: முதல்வன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், மென்மையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நீங்கள் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்கள் பெயரை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு பாடல் சொல்லுங்க ஐயா.
1: லலிதா படத்திலிருந்து சொர்க்கத்திலே முடிவானது.
0: உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா. முதலில் உங்கள் பெயரை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா. உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பிறகு பாடலை சொல்லுங்கள் ஐயா.
1: கரூர் சேகர்.
0: கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் மீண்டும் இணைந்துள்ள ஏற்கனவே ஒரு பாடல் கேட்டு விட்டீர்கள். மீண்டும் ஒரு பாடல் இதோ வருகிறது ஐயா. என்ன படம் சொன்னீங்க ஐயா?
1: லலிதா.
0: லலிதா திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்திலே
1: முடிவானது.
0: சொர்க்கத்திலே முடிவானது, நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா. அருமையான ஒரு பாடலை கரூர் தங்கநகர் சேகர் ஐயாவர்கள் மீண்டும் இணைந்துள்ளார்கள். எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று இது அவருக்கான பாடல். கேட்டு மகிழ்வோம்.

0: லலிதா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான அழகான ஒரு பாடல், சொர்க்கத்தில் இருப்பது போல் இருந்தது பாடல். இப்பாடலை கரூர் தங்கநகர் சேகர் ஐயார் நிருபத்தில் அருமையாக ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வாருங்கள்.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணியர் அறிவழகன்.
0: ஆஹா, வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறீங்களா?
0: சிரிப்பிலே தெரிகிறது ஐயா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று. நன்றி,
1: மகிழ்ச்சி
0: ஐயா. திருங்கள் உங்கள் பாடல்.
1: எனக்கு ஆட்டோகிராப் படத்துல இருந்து கிழக்கே பார்த்தேன் விதியுடன் இருந்தாய் அன்பு தோழி, அந்த பாடல்.
0: அருமையான ஒரு பாடல் ஐயா, சிறப்பு. இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாரின் விருப்பத்திற்காக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

0: Library.
1: ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நீங்கள் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தராகம் பகுதி காலை நேரில் உள்ள எம் மரதாசலம் அழைக்கிறேன் ஐயா.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
2: ஐயா, தாய் இல்லாமல் நாணயில் வந்து வடிவேல மனசை வச்ச மலர வச்ச மனசு ரோஜா செடிங்கய்யா.
1: ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா, சிறப்பு இது வருகிறது, நன்றி. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் எம் மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக தாயில்லாமல் நானில்லை திரைப்படத்திலிருந்து

0: தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு அட்டகாசமான பாடல், தொழிலான பாடல் ஒலி சென்றது. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். மீண்டும் இணைந்தீர்கள், வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: குரு படத்திலிருந்து ஆடுங்கள் பாடுங்கள்.
0: நிச்சயமாக ஆடலாம் பாடலாம் ஐயா, பாடலை கேட்டுக்கொண்டே ஆடுங்கள். இது வருகிறது உங்களுக்கான பாடல். நன்றி. கரூர் தங்கநகர் பகுதியிலிருந்து முத்து ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். குரு திரைப்படத்திலிருந்து ஆடுங்கள்.

0: குரு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல், ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் என்று சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் வந்து கோவை மாவட்டம் நடாகம் பகுதியில் இருந்து காலையூர் என்ற சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன் அழைக்கிறேன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. கூறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னுடைய விருப்ப பாடல் ஐயா தென்னங்கீற்று அப்படிங்கிற படத்துல ஏஜே தேஸ்தாஸ் பாடின ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது.
0: ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை யாருக்குமே கிடையாது ஐயா. ஐயா உங்களுக்கு இல்லை, யாருக்குமே கிடையாது. அந்த தலையெழுத்தில் தான் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த புள்ளியை அழிக்க ரப்பரும் இல்லை என்னிடம். நாம் என்ன செய்வது என்றும் எனக்கும் தெரியவில்லை. அழகான ஒரு பாடலை தேர்வு செய்தீர்கள் ஐயா. தென்னங்கீற்று. தென்னங்கீற்று என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் எம் ராஜேந்திரன் ஐயார் விருப்பத்திற்காக ஆண்டவன் போட்ட புள்ளியை யாராலும் மாற்ற முடியாது என்று அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். இது வருகிறது அவருக்கான பாடல்.

0: ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது என்று அருமையான ஒரு பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம். கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிருப்பத்திற்காக அந்த அருமையான ஒரு தத்துவ பாடல் ஒலிச்சென்றது. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பு, இதுவரை நாங்கள் கேட்டிராத பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். நிச்சயம் அருமையான ஒரு பாடல், இது கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: ரெட்டியார்பட்டி
0: தீபா குமார் அவர்கள் விருப்பத்திற்காக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் இது.

0: அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் ஒலித்தது. புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேசந்தம் ரெட்டியார் பிடி தீபாகுமார் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தம் வணக்கம் பாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி சிறப்பு. உங்கள் பாடல் குறுங்கள்.
1: படம் நான் வாழ வைப்பேன் பாடல். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்ற அந்த அழகான பாடலை.
0: இது போன்ற ஒரு தத்துவத்தை இதுவரை யாரும் சொல்லவில்லை.
1: உங்களுக்கு
0: என்ன ஒரு அருமையான தத்துவம். ஆனால் முதலில் படம் பேர் ஆகாயம் மேல இருக்கு பாதாளம் கீழே இருக்கு என்று சொல்லியிருக்கீங்க. அது அதோட அழகான ஒரு பாடல். ஆனால் படத்தை கூறினீர்களே, மிக்க நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். படத்தின் பெயரை கூறியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒன்றும் இல்லையே, நான் வாழ வைப்பேன் என்று சொன்னீர்கள், அதுக்கு நன்றி
1: சொன்னேன்.
0: தென்காசி மாவட்டம் வீரகேரளம்பூர் வட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக நான் வாழ வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு தத்துவத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்று இது வருகிறது அவர்கள் பாடல்.

0: அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. விரும்பிய நேயர் சந்தம், தென்காசி மாவட்டம் வேற கேரள புதூர் வட்டம் சொலைச்சேரி விஜய் அரசகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். நீங்கள் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் இனிமே நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வசந்த மாளிகை படத்துல இருந்து
0: அருமையான ஒரு பாடல்.
1: ஒரு தலைப்புல அதாவது என்னன்னா, நம்ம இந்த வெயில்ல எல்லாம் வெயில் ஓவரா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்குல்ல.
0: நிச்சயமாக ஐயா, அதுக்கு என்ன சொல்லுங்க.
1: அதாவது நம்ம புதிய சாதன பட்டியல வச்சு, அதாவது பிரிட்ஜ்ல வச்சதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்குது, நல்லது
0: நன்றி ஐயா, சிறப்பு. சொல்லுங்கள் ஐயா மீண்டும் உங்கள் கருத்துக்களை.
1: தர்பூசணியா?
0: அதிலும் இப்போது நிறைய இந்த அமிலம் எல்லாம் கலந்து வரும்.
1: இன்னொன்னு
0: கேள்விப்பட்ட ஐயா, உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை ஐயா. இப்ப நம்ம நியாய விலக்கடையில் பிளாஸ்டிக் அரிசி மிதக்கிறது என்கிறார்கள், அது உண்மையா ஐயா? ஒரு சிலர் நல்லது என்கிறார்கள், ஒரு சிலர் பிளாஸ்டிக் அரிசி என்கிறார்கள். ஒரு படத்தில் வடிவேல் ஒரு காமெடியாக சொல்லுவோம், வடிவேல் மாமன் அது போல் இருக்கிறது, என்னதான் நடக்குதுன்னே தெரியல ஐயா.
1: என்ன
0: நடக்குதுன்னே தெரியல ஐயா.
1: மினிமம் அதாவது ஒரு எங்க பக்கம் குழி கணக்கு சொல்லுவோம், 100 குழின்னா ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 100 குழி சொந்தமா நம்ம இயற்கையாவ பயிரிட்டு, அதாவது நெல்லோ உளுந்தோ எல்லாமே இயற்கையா, எந்த ஒரு ரசாயன உரம் சேர்க்காம நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அதாவது விவசாயம் செய்பவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு விவசாயம் இல்லை ஐயா, நாங்கள் என்ன செய்வது?
1: இப்ப எங்களை மாதிரி இயற்கையை நாங்கள் பயன்படுத்துறோம், அதை வாங்கி சாப்பிட வேண்டியதா நீங்க. அதாவது இயற்கையை யாரு பயன்படுத்தாங்கன்னு பாக்கணும், அதை வாங்கி நம்ம சாப்பிட வேண்டியதா நீங்க. நீங்க கடையில எல்லாம் போய் நீங்க சொன்ன மாதிரி கெமிக்கல்கள் அரிசி எல்லாம் வாங்குறீங்கல்ல, பையில செஞ்சு கொடுக்குறாங்க, ரொம்ப நாள் வச்சிருக்காங்க, ஆனா அது இந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதில்ல. ஏன்னா அது ஏதோ கலக்கிறதுனாலதான் அப்படியே இருக்கு அந்த அரிசி எல்லாம், எத்தனை வருஷம் ஆனாலும். அதனால நீ இயற்கையா நம்ம வாங்கி

0: வந்து அதுக்கு எல்லாம் நிறைய பேர் சோம்பேறி ஆயிட்டாங்க, நிறைய பேர் அதை அவிக்கிறது பண்றது இல்லை, உடனே அப்பயே வாங்கி அப்பயே சமைக்கிற மாதிரி வேணாம் பண்றாங்க. கேழ்வரகு, கம்பு, சோளம் இது மாதிரி இயற்கை அந்த பாரம்பரிய உணவுலாம் நெல் வந்துச்சு பரவாயில்ல. ஏன்னா நாங்களே கூழ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், கம்மாங்கூழ், கூழ், கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் காலையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர். அருமை.
0: அது மாதிரி இயற்கையான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள்.
1: நிச்சயமாக நிச்சயமாக
0: பாடல் கேட்போம்.
1: கேட்போம் ஐயா. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து மயக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடி எஸ் ராஜ்குமார் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து மயக்கம் என்ன.

0: பாடலை கேட்டு அனைவரும் மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல், வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடி எஸ் ராஜ்குமார் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் கேட்டுமாயிருந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:48. இந்த நேரத்தில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, இடப்பிள்ளை நமக்கு நன்றி. நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு அட்வான்ஸா குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். நாளைக்கு குரு பூர்ணிமா ஜெயந்தி.
0: ஐயா எங்க வீட்டுல சொன்ன திட்டுவாங்க ஐயா. யார் ஐயா பூர்ணிமா?
1: பூர்ணிமா ஜெயராம் இல்ல, பூர்ணிமா.
0: பூர்ணிமா அதுதானே ஐயா, எங்க வீட்டுல தெரிஞ்ச திட்டுவார்கள். குரு பூர்ணிமா.
1: பூர்ணிமா நிலவு சார்.
0: ஓ அப்படி, பௌர்ணமி. அப்பா அடடா,
1: பௌர்ணமியா பூர்ணிமான்னு தமிழ்ல சொல்றேன்.
0: ஆஹா, நல்லா சொன்னீங்க ஐயா. இந்த நேரம் சண்டை வந்து விட்டு எங்க வீட்டில்.
1: நிச்சயமாக
0: அருமையான ஒரு பாடல் ஐயா. 1967 வந்தது என்று நினைக்கிறேன்.
1: என்ன
0: படம்
1: சொன்னீர்கள்?
0: சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாவர்கள் பவானி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இந்த நிலவை இதோ

0: அழகான ஒரு பாடல், அரிதான பாடல் ஒலிச்சென்றது. பவானி திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடல். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. நாளை பௌர்ணமியை முன்னிட்டு அந்த நிலவு பாடல். நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி கூறுங்கள். உங்கள் பாடல்
1: கண்ணன் ஐயா அருமையான பாடல் கேட்டார்.
0: ஆமாம்,
1: நன்றி அவருக்கு. எனக்கு சிம்லா ஸ்பெஷல் படத்துல இருந்து உனக்கென்ன மேலே நின்றாய் அந்த பாடல்
0: அருமையாக பாடுகிறீர்கள். அருமையான பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புரோட்டம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து இது.
2: ஒன், டூ.

0: ஸ்பெஷலான ஒரு பாடல், சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் வேர கேரள முதலோட்டம் சொலைச்சேரி, தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாடல், நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராபுரம் கைலாசம் மீண்டும் இணைகிறேன்.
0: மீண்டும் வந்துள்ளீர்கள், வாருங்கள் ஐயா, மீண்டும் கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எனக்கு
0: வந்து படம் பாட்டு வராது, பாடல் எல்லாம் என்ன
1: பாடல்யா?
0: நிச்சயம் சுகம் சுகமே பாடலை கேட்பதற்கு நன்றி ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அவர் போட்ட சவால், எனக்கு எதுவும் தெரியாது இதோ.

சுகமான ஒரு பாடல், சுகம் சுகமே என்று ஒலிச்சென்றது. நான் போட்ட சவால் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய இளையசந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வணொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: எங்கள் வாத்தியார்லேருந்து சமுத்திர ராஜகுமாரி பாட்டு.
0: இப்பொழுது உங்கள் வாத்தியார்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறார்களா சொல்லுங்கள்.
1: கண்டிப்பா ஞாபகம் இருக்காங்க. ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச வாத்தியார் எல்லாருமே ஞாபகத்தில் இருக்காங்க.
0: ஆஹா, சிறப்பு, மகிழ்ச்சி, அருமை. இதோ நீங்கள் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம். சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து

எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், சமுத்திர ராஜகுமாரி என்று அழகான ஒரு பாடல் பாடி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் அருமையான ஒரு பாடல் அளித்தது. கேட்டு மகிழ்ந்தோம். கேட்ட நேருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒரு பாடலுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதுவரை பாடலை கேட்டு ரசித்த ஆத்துறை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இது நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடல்